0: மாது போக்கு மிஸ் மாது போக மிஸ் மாது சுத்து மிஸ் மாது சலா மிஸ் மாது குட் மிஸ் மாது ரா மிஸ் மாது நீடா மிஸ் மாது மிஸ் மாது தேக்கே ஹாஜரா ஹஜூர் விக் விடான் ரயா மிஸ் மாது நானக் பூஜன் பூரே பாக்
1: ਕੁਦਰਤ ਸੁਣੀਐ ਕੁਦਰਤ ਪਾਸੋ ਸਾਰ ਕੁਦਰਤ ਪਤਾ ਲੀ ਕਾਸੀ ਕੁਦਰਤ ਸਰਬ ਆਕਾਰ

0: நான் நதுக்கிரேசோமாய் ஆத்மதிஷ்டே தேனே கேவல ஹம்மே சர்வதுகளாய்
1: பௌடி பக்த தேரே மன் பாவந்தே தா சோன் கீர்த்த காவந்தே நான் கர்மா பாரே தா டோன லேனி தாவந்தே எக மூல

இன்றி தங்கள் நாடி பல்கே தொப்ப வேறு தாடி டாக்கன பேரி டாக்கன ஹத்தி டாக்கன இருவா டாக்கன எப்பி வெத்தக்கா அப்பே வத்தே வடதாக்கே ஓர